பேசுவ ட்ரெஸ் பண்ணலாக்கு சம்பத்து ஹசதித்து பிளாக்கு சாமணி மச்சமான ஆக்கு போல பச்சாயா படோகைய தப்பன்னா ஆக்கு ஜும்பு பிள்ளை டப்பன் அப்பைய கொண்டா terus kau blok nombor telefon aku. Aku percaya kakak. Aku percaya kakak. Kepada pendengar Pahang FM.